0: मीडियम वेव 438.6 मीटर अर्थात 684 किलोहर्ट्ज पर ये आकाशवाणी का श्री विजयपुरम केंद्र है। इस समय शाम के 4 बजे हैं। श्रोताओं, हमारी आज की दूसरी सभा में आप सभी श्रोताओं का हार्दिक अभिनंदन है। सभा के आरंभ में लीजिए सुनिए निकोबारी कार्यक्रम।
1: சின்ன மென்யர் ஒக்கரே ஹமாங் இங்கே ரேதாக லமக் தெல்கம் மீடியம் வேவ் த 438.6 மீட்டர் ஹேக் 684 கிலோஹர்ட்ஸ் ரமாங் எல்கி அகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் அன்கி நிக்கோபாரி ப்ரோக்ராம் தஹாங்க
2: இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஜர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் இட்ஸ் மான்யூமெண்ட்ஸ் தே ஆர் இட்ஸ் பீப்புள் கல்ச்சர் அண்ட் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் த்ரூ பிரசார் பாரதி ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா அ நேஷனல் இனிஷியேட்டிவ் Inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India. Because every district has a story worth telling.
3: Min kathalon ingilara pradhanmane mahavat kricho ngaluk elhoine kun banam hi. MV Bharat Sima Kiran Vinachu Maibanda Tatiklipur if the fancy nalhangochingin if the have kandra the hatam nalaktya phoenix pe chetti ngach havan if the tanisi nalharan gochingin if the net kandra the laharap nara ang tiklipur sir Maibanda Ramin altalakar na havan na chusri Vijayapuram Asundra Nanuit Namchung, MV Campbell Bay Nanchu, Lidan Naman, Idamajatunra the La Puhu Nalaknya, Hadovaf, Nachavan, Ipiago Sakama, Idamajatunra the Hatam, Narang Lidilanaman, Nahavan Nachu, Sri Vijayapuram. MV Kalikard, Kiran Nachu, Lidilanaman, the Karnikubar, Iptata Fulsin Alaharan Wachin, Ida Satkunra the La Puhu Nalaknya Hadovaf, Nachavan, if the Satsin Alaran watching it, if the friend under the Laharap Narang Karnikubar, Sik, Lidia Raman and Min Altalagan Havan, Nachu Sri Vijayapuram. Nananda, Kiran Ganachu, Nankuri the Campbell Bay, if the Tanisin Alaran watching it, if the Majatakundra the Lapuhu Nulukna head of off, Nachavan, if the Satsin Alaran watching it, if the Heavenra the Lapuhu Narang Campbell Bay, Sik, Nankuri and Min Altalagan Havan, Nachu Sri Vijayapuram. Hegan Minangangam Chung, MV Kalikat Nachu, Lidinanaman, Karnikubar, Charu Tarasakachal, the Nankuri Campbell Bay, if the Nanaifan Alaran watching it, if the Satkandra the Lapu Hunuliki head of Nachavan, if the Nanasat Alaran watching it, if the Hergandra the Lapu Hunirang Campbell Bay, Sik, Nankuri Kachal Tarasachara Karnikubar, the Lidinanaman and Min Altalakan Havan Nachu Sri Vijayapuram. Anunun name in Gathalunhi, Ingilaharap.

இரனே ஆகிதின் கேக நதி கேக்ஞ மேரி கிரீஸ் நெயின்ராம் கலோன் அட்வானி மைக்கேல் சேமியல் த ஃபெலிசிட்டஸ் ஆ த்ரிஸ்னா நகர் இஸ்ரீ விஜயபுரம்.

4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 26ஆம் நாள் செப்டம்பர் 12 சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம். ஜன்தன் யோஜனா குறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் இணை மேலாளர் திருமதி தீபா அவர்களுடன் நேர்முகம், திரை இசை ஆகியன கேட்கலாம். குரலமுதம். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. பொருள்: அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். மீண்டும் குரல்: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. குரல் எண் 74, அதிகாரம் அன்புடைமை.

தகவல் நேரம். வானிலை அதமான் கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மிதமான மழையோ பெய்யக்கூடும். கடல் சீற்றத்துடன் காணப்படும். மீனவர்கள் கடலுக்குள் செல்லும்போது கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்எஸ் டைட்டானிக் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீவிஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்

ஜெயப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்ல வருகிறது. இந்த கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு லாங் ஐலண்ட் மற்றும் சுவராஜ் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எவ்வீர அணிச்சங்கா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 ஷஹீத்தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சுவராஜ் தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. சுவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. ஷஹீத் தீப்பிலிருந்து இந்த கப்பல் நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து ஷஹீத் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மாலை 4:30 ஷஹீத் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எவ்வி ரங்கத் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 14 தேதி காலை 5:30 சுவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கேம்பல் பே நாளை காலை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே இரவு 9 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

இளைஞர் நிகழ்ச்சியில் ஜன்தன் யோஜனா குறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் இணை மேலாளர் தீபா அவர்களுடன் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியை ஒரு பக்தி பாடலோடு தொடங்குவோம் நேர்களே.

0: அனுராதா ஸ்ரீராம் பாடிய பக்தி பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜன்தன் யோஜனா குறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் இணை மேலாளர் திருமதி தீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் அன்பு நேர்களே, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் 2014 ஆகஸ்ட் 28 இது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் வங்கிக் கணக்கு இல்லாத மக்களுக்கு வந்து வங்கிக் கணக்கு திறப்பதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கி குறைந்தது 7.5 கோடி மக்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்று வராங்க. இந்த திட்டத்தை பற்றி நம்ம கூட பேசுறதுக்கு பாரத ஸ்டேட் வங்கியின் டெப்டி மேனேஜர் திருமதி தீபா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம், இந்த திட்டம் தொடங்கிய பிறகு திட்டத்தில் பயனாளிகள் எந்த மாதிரியான இருக்க வேண்டும், இந்த திட்டத்தில் வந்து எப்படி மக்கள் பயன்பெற முடியும்?
2: நீங்க சொன்ன மாதிரி தான், இந்த திட்டம் வந்து பிரதான் மந்திரி அவர்களால் 2014 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது இன்னைக்கு தேதியில உங்களுக்கு பேசிக் நீட்ஸ், நம்ம வெறும் துணி, வீடு, சாப்பாடு, அதை தவிர இப்ப நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து தேசியம், அதாவது நம்ம நேஷ்னலாக நம்ம முன்னேற்றம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு. அவங்கள வந்து எளிமைப்பட்ட மக்கள், நார்மலாக நம்மக்கிட்ட சேலரி அக்கௌண்ட் எல்லாமே இப்போ வந்துருச்சு, முன்னாடி கேஷில் வாங்கிட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, நம்ம யூபிஐ யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு தினக்கூலி ஆளுங்க, அவங்களுக்கு வந்து இன்னமும் ரொம்ப பேர் வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ அவங்கள எப்படி இதுக்குள்ளே இணைக்கிறது, அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்கள இணைச்சுனா தான் நம்ம வலிமை பெறுவோம். அந்த ஒரு கான்செப்டுக்காக கொண்டு வந்தது. நார்மலாக எப்படின்னா பேங்க் வந்தால் இந்த டாக்குமெண்ட் வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும், இன்னும் எளிமைப்படுத்துறது எப்படி? ஏன்னா அவங்களுக்கு நம்ம முக்கியமாக அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கணும், அக்கௌண்ட் கொடுத்து அதில் ட்ரான்சாக்ஷன் பண்ண வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கூட அவங்க வந்து ஒன்றி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்போது 2014 சார் அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஆரம்பித்து நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பேசிக் சேவிங்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆதார் கார்டு பேசிக்காக
1: எல்லாத்துக்கும்,
2: ஆதார் கார்டு மட்டும்
1: அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவதற்கு ரெண்டு விதமான ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படும் சொல்லுவாங்க. ஆனால் ஆதார் கார்டு மட்டும் போதும்,
2: ஆதார் கார்டு மட்டும் போதும். ஒரு ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எப்படின்னா, ஆதார் கார்டு, ஐதர் ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ், அதில் அட்ரஸோடு இருக்குது, இது மூணுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பேன் கார்டு உங்ககிட்ட மேண்டட்ரி கிடையாது. பேன் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் அதிகமாகும். இது பேசிக் சேவிங்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட்டில் பேன் கார்டு மேண்டட்ரி கிடையாது, இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து இன்னமும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக, இப்போ உங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லை, ஒரு ஆதார் கார்டு இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு ஒரு லிபரலைஸ்ட் கேவைசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் இல்லைன்னா
1: ரேஷன் கார்டு,
2: ரேஷன் கார்டு வராது, எலக்ட்ரிசிட்டி பில், அங்கே உள்ள அந்த கரண்ட் அட்ரஸ் காமிக்கிற மாதிரி, மொபைல் பில்லு, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் பேசிஸில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அது ரொம்ப பேசிக் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து அதில் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு டைம் கொடுக்குறாங்க, 6 மந்த்ஸ் to 1 year டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் நார்மல் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த அக்கவுண்ட்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுல நார்மலாவே உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை, எதுவுமே சார்ஜஸ் வெட்டாது. அது இல்லாமல் உங்களுக்கு இவ்வளோதான் டெபாசிட் பண்ணணும், குறிப்பிட்ட அமௌண்ட் தான் டெபாசிட் பண்ண முடியும், குறிப்பிட்ட அமௌண்ட் தான் எடுக்க முடியும்.
1: இப்போ வந்து பணம் இல்லாமல் ஜீரோ பேலன்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு எவ்வளோ நாள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அதில்?
2: இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க்ல வந்து எந்த அக்கௌண்ட்லையுமே ஜீரோ பேலன்ஸ், எல்லாமே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான்.

0: உங்களுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் எந்த சார்ஜஸ் ஆஃப்டர் கோவிட், இந்த கோவிட் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்துட்டாங்க. நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் எந்த சார்ஜஸ் வெட்டதில்ல. இந்த இவங்க பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இந்த அக்கௌண்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் தான், உங்களுக்கு அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ், நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இஷ்டமோ போடலாம், ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு டெபாசிட் ஒரு விட்ரால், ஆறு மாதத்துக்கு ஒரு நார்மல் அக்கௌண்ட்டுக்கும் அதே தான். நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் காசு போட்டுகிட்டே இருக்கீங்க திடீர்னு ஒரு வருஷமாக நீங்கள் ஆக்டிவ் பண்ண ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் இருக்கு, வெறும் அக்கௌண்ட்டில் காசு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அக்கௌண்ட் வந்து அது இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடும். அதாவது நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கீங்க. ஆப்ரேட் எப்போ ஆகும், வெறும் காசு போட்டால ஒரு 6 மந்த்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து காசு எடுக்கணும், அப்போ தான் வந்து அக்கௌண்ட் ஆப்ரேட் ஆகும். ஒரு நீங்கள் பணம் எத்தனை தடவை என்ன போடலாம், ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்ஸ் டியூரேஷனில் ஒன்ஸ் நீங்கள் விட்ரா பண்ணலைன்னா அக்கௌண்ட் வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அதை எல்லாமே ப்ரொசீஜர் கேவைசி அப்டேட் பண்ணி எல்லாமே மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக மற்ற என்னென்ன பயன்கள் நம்ம மக்களுக்கு கிடைக்கிறது?
0: இதில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு ரூபாய் டெபிட் கார்டு உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ரூபாய் டெபிட் கார்டு வந்து இன்பில்ட் ஒரு இன்சூரன்ஸ் கூட வருது, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். 2 லேக்ஸ் கவர் ஆகும். 2 லேக்ஸ் கவர் ஆகும்னா ஆக்சிடென்டல் டெத் ஆச்சுன்னா 2 லேக்ஸ் இதில் கவரேஜ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு வேளை டெத் ஆகலை, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டிசபிலிட்டி ஆயிடுச்சு, ரெண்டு கை ரெண்டு கால் அப்படி இதாயிடுச்சு, அப்பவும் உங்களுக்கு 2 லேக்ஸ் கிளைம் கிடைக்கும். இல்லை பார்ஷியல் டிசபிலிட்டி, ஒரு கை ஒரு கால் அப்படி அது மாதிரி
1: ஏதாவது.
0: ஆமாம், அந்த ரூபாய் டெபிட் கார்டு, அந்த டெபிட் கார்டு கூடவே உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் ரூபாய் டெபிட் கார்டு தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, அதுவும் ஜீரோ சார்ஜஸில். அந்த கார்டில் பை டிஃபால்ட் இந்த இது இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு பார்ஷியல் டிசபிலிட்டியில் 1 லேக் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணலாம். நீங்கள்
1: இப்போ அரசாங்கத்தின் மூலமாக நிறைய இன்றைக்கி திட்டங்கள் ஃபுல்லாகவே பணமாகவோ காசோலையோ எல்லாமே
0: டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம், ஆக்சுவலி கொண்டு வந்தது வந்து அக்கௌண்ட் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணணும் சொன்னதுக்கு மெயின் காரணமே அரசாங்கத்திலேருந்து வர்ற எந்த சலுகையுமே டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் போகணுங்கிறதுக்காக. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதை ஆரம்பிக்கும் போது ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்காகது அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற வந்து அந்த பேசிக் நோக்கத்தில் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு டேட்டில் எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலில் போனீங்கன்னா கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பசங்கள் சின்ன பசங்கள் இருந்து அதில் வந்து இப்போ உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ஆதார் லிங்க் பண்ணிடுறாங்க. பண்ண பின்னாடி உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அதிலே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு 25 லீவ்ஸ் வரைக்கும் வித்தவுட் சார்ஜஸ் இயர்லி 25 லீவ்ஸ் வரைக்கும். உங்களோட கேவைசி எல்லாமே அப்டேட் ஆகிச்சு, அதாவது நீங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணலாம். அதில் ஒன்றும் சார்ஜஸ் இருக்காது. எவ்வளோ வேணால் டெபாசிட் பண்ணலாம், மேக்ஸிமம் ஒன்றும் அப்படி கிடையாது இவ்வளோதான் டெபாசிட் பண்ணும் அப்படின்னு இல்லை. ரெண்டாவது அந்த லிபரலைஸ்ட் கேவைசியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அட் அ டைம் ஒரு 10,000 தான், ஒரு மாதத்துக்கு 10,000 தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும். அது ஒரு தடவை பண்ணுங்கள் இல்லை ஒரு 2-3 தடவை பண்ணுங்கள், ஒரு மாதத்துக்கு 10,000 தான் விட்ரா பண்ணுறதுக்காக கொடுக்கும். ஒரே தடவில் 50,000 தான் டெபாசிட் பண்ண வைக்கும். நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 1 லேக்கு மேலே வச்சிருக்க முடியாது. அந்த வந்து உங்களுக்கு லிபரலைஸ்ட் கேவைசியில் ஓப்பன் பண்ணுறது. மற்றபடி நார்மல் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் எல்லாமே பண்ணலாம்.
1: இப்போ ஏடிஎம்ல பணம் எடுக்க போகிறாங்க, அது குறிப்பிட்ட அளவு தான் எடுக்க முடியுமா இந்த திட்டத்தில்?
0: இல்லை அப்படி இல்லை, இதுலேயும் அதுதான் உங்களுக்கு அந்த நார்மல் கேவைசி பண்ணி இருக்கிற அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். உங்களுக்கு நெட் பேங்கிங் ஆப்ஷனும் இருக்கும், ஏடிஎம் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணலைன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இருக்கும், அது வந்து பிரான்ச்சில் வந்து விட்ரா பண்ண மாதிரி இருக்கும். அதில் மட்டும் தான் அமௌண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: இதில் வந்து லோன் வசதி இருக்காது
0: உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து. நல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணால் 10,000 ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, அது வந்து அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ உங்களுக்கு கிடைக்கும். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா ஒரு 10,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட், அதே அக்கௌண்ட்டில், தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் ஆகாது, அந்த ஆப்ஷன் இருக்குது. அது வந்து டைனி ஓடி அக்கௌண்ட் சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது, அதை பொறுத்து அந்த அக்கௌண்ட்லேயே ஒரு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி நீங்கள் வாங்கிக்கலாம்.
1: நான் ஆரம்பத்தில் கேள்விப்பட்டோம், அதாவது அந்த ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு 6,000 வரையும் லோன் வசதி கொடுக்குறோம். அந்த 6,000 கட்டி முடிச்சுட்டு திருப்பி ஒரு 12,000 கொடுப்பாங்க?
0: அப்படி கிடையாது, மொத்தமாவே உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நல்ல ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க.
1: என்னவா இருக்கும் அதுக்கு
0: வட்டி? உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினாலே உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க எடுக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு 10,000 உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நீங்க 10,000 எடுத்தீங்க, நாளைக்கு அந்த 10,000 போட்டுட்டீங்க, அப்போ ஒரு நாளைக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் தான் வரும், அது ரொம்ப கம்மி ரேட்ல தான் வரும் உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து அந்த 10,000 எடுத்துட்டோம் மாசம் ஃபுல்லா அது மாதிரி வராது. என்ன எத்தனை நாள் கணக்கில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அதில், அதனால நீங்க நார்மலா தினக்கூலி ஆளுங்களுக்கு அது ஒன்றும் ஈஸியா இருக்கும். ஆனால் அந்த அக்கௌண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் உங்களுக்கு.
1: இது ஏழைகளுக்கான இது திட்டம் மட்டுமா, இந்த மற்ற மக்களும் இது யூஸ் இந்த டெனி அக்கௌண்ட் இந்த ஜன்தன் யோஜனா பண்ண முடியுமா?
0: இது முக்கியம்.

0: தான். இந்த வந்து கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் இருந்துச்சு ஆரம்பத்தில். நார்மலாக ஒரு சேலரிட் கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இது முக்கியமாக ஆரம்பித்ததே எளிய மக்கள், யார் வந்து பேங்கிங் சர்வீசஸை வந்து இது பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியலையோ அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக பண்ணது இது ஆக்சுவலி. அப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் யார் இன்க்ளூட் பண்ணுறோம், யார் முடியலையோ அவங்கள இன்க்ளூட் பண்ணுறோம், நம்ம நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் லோவர் பண்ணி அவங்கள இன்க்ளூட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, இந்த அக்கௌண்ட் இருக்கிறவங்க இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, அது வந்து பேசிக்காக ஒரு அக்கௌண்ட். நீங்கள் ஆல்ரெடி சேலரிட் அக்கௌண்ட்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்க்ளூஷனில் இருக்கீங்க. இது வந்து யார் இல்லையோ அவங்கள இன்க்ளூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான்.
1: ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜன்தன் யோஜனா திட்டத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இவங்க இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் முடியாதா?
0: பண்ண முடியாது.
1: பண்ண முடியாது அதே வங்கியில்,
0: அதே மற்றவங்க வேற எங்கேயுமே. நீங்க ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீங்க வேற வங்கியில ஓபன் பண்ணலாம், பண்ணக்கூடாது முடியாதுன்னு இல்லை. ஆனா வந்து எஸ்பிஐல ஒரு அக்கௌண்ட், எந்த ஏதாவது எந்த ஒரு பேங்க்லயுமே ஒரு அக்கௌண்ட், அந்த பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது.
1: இந்த திட்டம் இன்னும் நடைமுறையில் இருக்கா?
0: கண்டிப்பா இருக்கு,
1: கண்டிப்பா இருக்கு,
0: கண்டிப்பா இருக்கு. மக்கள் ரொம்ப பேர் பயனடைறாங்க இதனால. நிறைய அதாவது வந்து சிஎஸ்பி அவுட்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சோல்தாரியில எங்களோட எஸ்பிஐயோட இருக்கு, ஒன்று கலிக்கட்டில் இருக்கு. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் உள்ளவங்க அங்கேருந்தே உங்களுக்கு கேஷ் டிபாசிட், கேஷ் விட்ரால் பிரான்ச் வரைக்கும் வர தேவையில்லை, ஆதார் பேஸ்ட் வந்து அங்கேருந்தே விட்ரா பண்ணுற அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக்காக பயோமெட்ரிக் வச்சுட்டு அங்கேயே அவங்க விட்ரா பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பயனடைகிறாங்க, பிரான்ச் வரணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப பயனடைஞ்சிட்ருக்காங்க.
1: அதாவது இந்த இந்த திட்டத்துக்காக மக்களை எப்படி அடையாளம் காண்றீங்க நீங்கள்?
0: கேம்ப்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கேம்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். எங்களுக்கு வந்து நார்மலாகவே ஒரு அவுட்சோர்ஸ்டு ஆஃபீஸர் வந்து இருக்காங்க பேங்க்கில், நார்மலாக மேக்ஸிமம் அவங்க என்னென்னா ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் எனி பேங்க்ஸ், அவங்க வந்து இதில் வந்து ஒரு கேம்ப்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஏரியாவுக்கு, வில்லேஜஸ்க்கு, அவங்களுக்கு இதுதான் வேலை, வில்லேஜஸ்க்கு போகிறாங்க ஒரு கேம்ப் மாதிரி, அங்கே உள்ள பஞ்சாயத்தோட கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க கேம்ப்ஸ் பண்ணி. அங்கே யாருக்கு அக்கௌண்ட் இல்லையோ, பேசிக்காக அதுதான் ஃபஸ்ட்டு, யாருக்கு அக்கௌண்ட் இல்லையோ அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வந்துட்டு அங்கே சிஎஸ்பி த்ரூ அவங்களும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. இப்போ சிஎஸ்பியில் போனாலும் அவங்க பேசிக் எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஃபைனலி நம்மக்கிட்ட தான் ஆகும், இல்லை பிரான்ச்சுக்கு கொண்டு வருவாங்க, கொண்டு வந்துட்டு பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்டாஃப் ஃபீல்டு ஒர்க்கிலேயே ரிட்டையர்ட் ஸ்டாஃப் அவங்க வந்து இருக்காங்க, நிறைய கேம்ப்ஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் இது கூட உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ், பேசிக் இன்சூரன்ஸ், இது வந்து இன்பில்ட் இன்சூரன்ஸ் உங்களுக்கு, எப்படி பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதே வந்து பண்ணுறோம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அதை வந்து ஆட் பண்ணுறோம்.
1: இந்த திட்டத்தில் பயன்பெற நீங்கள் கூறும் அறிவுரை என்ன நமது நேயர்களுக்கு?
0: அறிவுரைன்னு சொல்லனா, நார்மலாக நமக்கு நாலேஜ் இருக்கவங்க கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. யார் இல்லையோ, அதாவது வந்து இப்போ நிறைய பேர் வெஸ்ட் பெங்கால்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, வேறு இடத்துலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து அவங்கள வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம், படித்தவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் நம்மளோட ஒருத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஒரு செக் புக் இஷ்யூ பண்ணலாம், ஏடிஎம், அவங்களுக்கு அதெல்லாம் பேசிக்க தெரியும். இன்றைக்கி டேட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்னா அது கொஞ்சம் பயப்படுறாங்க, அக்கௌண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணும், கேஷில் பண்ணிக்கலாம், என்னத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து கொஞ்சம் பயத்தை போக்கணுன்னா நம்ம மாதிரி ஆளுங்க தான் முன்ன வந்து பண்ணணும். நம்ம வந்து வா போகலாம், அதை நம்ம தம்பியோ தங்கச்சியோ அப்படி நினச்சிட்டு அவங்கள ஒரு தடவை நம்ம இதில் இந்த இதில் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் வந்து நம்ம கூட இணைஞ்சு வரும். எதுவுமே எந்த எல்லாவோடைய சலுகையும் அவங்களுக்கும் கிடைக்கும். இந்த பேசிக்கான பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் ஆகும்னு எனக்கு தோணுது.
1: நல்ல பயனுள்ள கருத்துக்களை சொன்னீங்க தீபா, நிகழ்ச்சிகளை கலந்துட்டீங்க, மிக்க நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: நேயர்கள், இதுவரை ஜன்தன் யோஜனா குறித்து பாரத ஸ்டேட் வங்கியின் இணை மேலாளர் திருமதி தீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் வரதராஜன்.
3: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது.

சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில். இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

இந்த பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி. நாளைய எமது தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.